ஹாரே ஹொய்யாரே அந்தானிக்கு ஜோஹாரே வையாரே உள்ளன் தாசிஸ் லைன் கோல்ட் பியாரே ஐயாரே ஐயாரே சுக்கல்லோ த்ருவதாரே திவி நுண்டி இபுவிகி திகி வச்சினாதி பியாரே ஹொய்யாரே ஹொய்யாரே அந்தானிக்கு ஜோஹாரே வையாரே